0: ஓம் ஸ்ரீ சாய்ரா. அந்தார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 384வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சி. சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சாய் என்பர் திரு ஹரிஹர கிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் தொடர்ந்து உரையாடுகிறார்கள். கேட்போம் இப்பொழுது ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் 4வது பாகத்தினை. சாய்ராம், ஹரிஹர கிருஷ்ணன் அவர்களே, உங்களுடன் தொடர்ந்து உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற வாரம் வளைகுடா போர் மூண்ட பிறகு குவைத்திலிருந்து தப்பித்து வெளியேறிய நிகழ்வினை பற்றி மிக மிக விரிவாக எடுத்து சொன்னீர்கள். உண்மையிலேயே அது ஒரு அபாரமான தப்பித்தல் தான். கெட்ட கனவு போன்று அது நடந்து முடிந்துவிட்டது. அதன் பிறகு நீங்கள் பகவானை எப்பொழுது தரிசனம் செய்தீர்கள்? இந்தியாவிற்கு வந்த பிறகு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பற்றி.
1: சாய்ராம், இந்தியாவுக்கு வந்து August 15, 1990 நான் வந்துட்டேன். ஃபேமிலி இங்கே தான் இருந்தா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த சீனியர் பொசிஷன்ங்கிறனால வந்து 3 மாசம் வந்து இந்தியாவிலிருந்து சேலரி எல்லாம் கொடுத்தா நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து கல்ஃப் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைப்ரஸ்ல வர சொல்லியிருந்தா. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் பாரத தேசம் வந்தாலும் திருப்பி போகக்கூடாது, நம்ம இங்கே இந்தியாவில தான் இருக்கணும்ட்டோம். ஆனா வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹேண்டிங் ஓவர் அதெல்லாம் இருக்க, அதுக்கெல்லாம் பண்ணணும், அப்புறம் சக்சஸ் அங்க என்ன நடந்து அதெல்லாம் சொல்றதுக்கு வேண்டிய அவ வர சொன்னா, மேக்ஸிமம் நான் 6 மந்த்ஸ் இருப்பேன், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு அவ வந்து அதை கேஷுவலா, கம்பெனி NCR வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்னும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து சைப்ரஸுக்கு கூப்பிட்டுட்டா. அப்போ குழந்தைகளை வந்து இங்க வந்து ஸ்கூல்ல சேர்த்தோம், மிடில் ஆஃப் த இயர் சம்வேர் அரௌண்ட் செப்டம்பர்ல வந்து சேர்த்தேன். அப்ப வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டர் போட்டிருந்தான், எந்த ஸ்கூல்ல வந்து குவைத்லேருந்து வந்த பேரண்ட்ஸோட சில்ட்ரன் படிக்கணுமோ அவ வந்து எந்த ஸ்கூல்ல சூஸ் பண்ணலாம், அந்த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு கிவ் த சீட்ஸ் அப்படின்ட்டு. என்னோட அப்ப வந்து என்னோட டாட்டர் வந்து 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தா, பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். சோ செப்டம்பர்ல வந்து ஸ்கூல் அட்மிஷன்ங்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது,
0: கவர்மெண்ட் ஆர்டரே இருக்கிறது,
1: கவர்மெண்ட் ஆர்டர். சோ நாங்க வாட்ல பக்கத்துல உள்ள ஆத்து பக்கத்துல உள்ள எங்களுக்கு டிநகர்ல வீடு, ஆத்து பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல போய் டாட்டருக்கு சேர்த்தோம், பையனுக்கும் அது மாதிரி ஆத்து பக்கத்துல உள்ள சீட் போட்டோம். அதை எப்படி சாமி பண்றாருன்னு பாருங்க, நாங்க ஒரு ஸ்கூல்ல நின்னு அதெல்லாம் ஒண்ணுமே ஜஸ்ட் போய் சொன்னோம், அவ ஓகேன்னு சொல்லி கொடுத்து பண்ணிட்டா அவ்வளவுதான். அப்ப வந்து அந்த குழந்தைகள் படிச்சதுக்கு ப்ரூஃப் கூட கிடையாது, ஏன்னா படிச்ச ப்ரூஃப் டாக்குமெண்ட்லாம் அங்கன்னா இருக்கு, செல்ஃப் டிக்ளரேஷன், இவா வந்து இத்தனை இந்த வயசை பாத்திருக்கா, இந்த இது பண்ணிருக்கான்னு சொல்லி. அவ அங்க இருந்ததுனால வந்து வயசு இந்த பாஸ்போர்ட் இதை வச்சு தெரிஞ்சது வச்சுங்க அவ்வளவுதான், அதை வச்சு அட்மிட் பண்ணிட்டா. அதாவது சாமி எப்படி பண்றாருன்னு சொல்றேன். நானும் என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணினோன்னாக்க, இங்க வந்து எங்க இன்லாஸ் வந்து இருக்க சொல்லிட்டு, அவளும் இந்தூர்காரா தான், மெட்ராஸ்ல தான் இருந்தா, அவ குழந்தைகளை வந்து ஆத்துல வந்து பாத்துங்கோ, நாங்க ஒரு 6 மாசம் போயிட்டு ஹேண்டிங் ஓவர்லாம் மட்டும் வந்துடுறோம்னு சொல்லிட்டு போனேன், சைப்ரஸுக்கு போனேன். இதுக்கு நடுவில் சாமி நிறைய கனவுல வருவார், நிறைய சொல்லுவார். அப்போ என்ன சொன்னா, ஒரு கனவுல வந்து சொன்னார், இது மாதிரி நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். நமஸ்காரம் பண்ண உடனே சொன்னார், நீ வந்து ஒரு பிறவியில வந்து டெஹரான்ல பிறந்திருந்த, அங்க உள்ள கரும வினைகள் இருந்தது, அதனாலதான் நீ ஈராக்ல வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டியது உன்னோட இதுபடி, ஆனா என்னோட அனுகிரகம் இருந்ததுனால நான் வந்து உன்னை கஷ்டப்படாம நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அதுல என்ன பியூட்டினாக்க, நான் வரும்போது வந்து ஒரு இடத்துல எனக்கு டிஃபிகல்ட்டிங்கிறது கிடையாது, எக்ஸப்ட் எனக்கு உள்ள ஃபியர் தான் எங்க ஸ்பான்சரை பத்தி. பாக்கியெல்லாம் பாத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், ராஜமரியாதை தான் ஒரு இடத்துல. ஆனா அதுக்கு பின்னாடி வரவேறெல்லாம் வந்து ஷிப்பில் வந்தா, அது வந்தா, இது வந்தா, அதெல்லாம் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ், 3 மாசம், 4 மாசம், 5 மாசம் கழிச்சுதான் எல்லாருமே வந்து ஃபிளைட்டு அதெல்லாம் வந்து இங்கேயிருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபிளைட்ஸ் அனுப்பிச்சு ஷிப்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு பண்ணிட்டு இருந்தா.
0: அநேகமா இந்த கல்ஃப் வார் ஆரம்பிச்ச உடனேயே முதல்ல வந்தது நீங்க தான் இருக்கணும்.
1: ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் இந்தியன் நாங்க தான், எங்க பேட்ச் தான் ஃபர்ஸ்ட். நாங்க ஒரு 5-6 பேர் வந்தோமே அங்கிருந்து குவைத்ல வாதான் ஃபர்ஸ்ட். சோ அதனாலதான் எல்லாரும் அங்க இன்டர்வியூ பண்ணி இதெல்லாம் வந்திருந்தது. அப்புறம் சைப்ரஸுக்கு போனப்புறம் சுவாமி வந்து அங்க ஒரு கனவுல வந்து சொன்னார், எவ்வளவு ஜென்மம் எடுத்தாச்சு, போறாதா பாரத தேசத்துக்கு திரும்பு அப்படின்னு சொன்னார். இதுதான் ஷார்டஸ்ட் ட்ரீம் எனக்கு வந்து. இல்ல அப்படியே நான் வந்து உடனே அந்த ட்ரீம் வந்தவொடனே ரொம்ப அழுதேன், ஏன்னா அதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி குழந்தைகள்லாம் படிக்க போட்டாச்சு, இது வந்து திருப்பி ரீகன்ஃபர்மேஷன்ங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் என் கம்பெனிலாம் சொன்னேன், அவ விட மாட்டேன் அப்படி இல்லை, நீ டபுள் த சேலரி போய்க்கோ, குவைத்துக்கு போய்க்கோ, அதுக்கப்புறம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை இந்தியாவுக்கு நீங்க வரலாம், இல்லாட்டானாக்க நீ வந்து யூஎஸ் இன்டர்நேஷனல் ட்ரெஷரியில வந்து ட்ரெஷரி ஹெட்டா போ, இல்லாட்டானாக்க சைப்ரஸ்ல இருந்துக்கோ. அடுத்த பொசிஷன் வந்து டைரக்டர் ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 15 கண்ட்ரிஸ், 39 வயசு. அப்போ எனக்கு அந்த வேலைகள்லாம் அட்ராக்ஷன் தோணலை. ஏன்னா சாமி இருக்கு, அவர்ப்பா உயிரே கொடுத்தவர் இருக்கும்போது வந்து நமக்கு வேற என்ன வேணும். அப்புறம் என்னோட ஒய்ஃப்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் இது இருக்கமா, ஏன்னா அவளை சொல்லணும் சொல்லாம நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாதுமா, ஆஃபீஸில் போய் சொல்லியிருக்கப்பா, பட் எனக்கு இதெல்லாம் இஷ்டம் கிடையாதுமா அப்படின்னு. அவள் சொன்னா இதெல்லாம் இஷ்டமே எனக்கு ஒன்றுமே பட வேண்டாம், நீங்க 500 ரூபா வந்து இந்தியாவில் சம்பாதிச்சாலும், அவள் சொன்ன எக்ஸாக்ட் வேட சொல்றேன், கஞ்சியோ கூழோ குடிச்சு நான் நம்ம குடும்பத்தை நம்ம நடத்தலாம். அவள் அன்னைக்கு சொன்ன வார்த்தை சொன்னா அவளும் சொல்லி இது பண்ணும். 6 மாசத்துல எல்லாம் வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். வந்தப்புறம் வந்து எல்லாரும் அங்க இப்ப எங்க போய் இதுல கேட்டா, அந்த கம்பெனில வந்து நீ என்ன பண்ண போற, ஊர்ல போன அப்படின்னு அந்த எம்டி எல்லாம் கேட்டாரு. ஏன்னா நான் வந்து அந்த எம்டி கூடவே வந்து ஹெட் ஆஃப் பிளானிங் ஃபார் மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா ஒர்க் பண்ணும்போது வந்து என்னோட பொசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து ஈக்குவல் டு டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் ரைட் ஹேண்ட் மாதிரி அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட 5 இயர்ஸ் க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது விட்டுட்டு போகும்போது நீ என்ன பண்ண போற ஊர்ல போயின்னு கேட்டார். இல்லாட்டா நீ சிங்கப்பூருக்கு போறியா, அங்க போற, இங்க போறியான்னு கேட்டார். நான் ஒண்ணுமே வேண்டாம், ஊருக்கு தான் போறேன் அப்படின்னு. அவள்கிட்ட இந்த ரீசன்லாம் சொல்ல முடியுமா சாமி சொன்னா, அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ண மாட்டேன். அப்புறம் ஊர்ல போய் என்ன பண்ண போற அப்படின்னா, நான் சொன்னா ஊர்ல பண்ண போறேன், ஒன்னே ஒண்ணு பண்ண போறேன், அது மாதிரி எனக்கு உறுதியா தெரியும். என்னதுன்னா மினிமம் 6 மாசத்துல 1 வருஷம் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னது எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா நீ விளையாட்டா போக்கு சொல்றிய, நல்ல சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு வாரி இல்லை, அப்புறம் சும்மா நான் குவைட்டா இருக்கணும்னு. அப்போ ஒரு நான் கிளம்புறேன்னு என்ன பண்ணினாருனாக்க, உனக்கு வந்து மாசத்துக்கு எவ்வளவு செலவழியும்னார். அப்போ நார்மலா ஃபிகர்லாம் குறைவுதானே, 15,000-20,000 ரூபாய் மாசத்துக்கு செலவழியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், சரி ஒரு அக்ரிமெண்ட் போர்டு, யூ வில் பி அவர் கன்சல்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர், 1 இயருக்கு நான் அங்கேயே சம்பளம் கொடுத்துருவேன், சோ தட் யூ கெட் செட்டில்டு அப்படின்னார். யார் பண்ணுவா சுவாமியை தவிர, இதை சொல்லுங்க பாப்போம். அப்புறம் வந்து நான் வந்து இங்க வந்து அவளுக்கு கன்சல்டன்ட், இல்லாட்டா NCR ஆபீஸ் வந்து இந்தியாவில் ஓபன் பண்ணலாமா, இங்கெல்லாம் ஸ்டடி பண்ண சொன்னா, அது மாதிரி ஏதோ பண்ணினேன். அப்புறம் NCR ஆபீஸ் அப்ப ஓபன் பண்ணல, மச் லேட்டர், மெனி மெனி இயர்ஸ் லேட்டர் தான் வந்து NCR ஃபேக்டரி எல்லாம் இங்க போட்டா வச்சுங்க, அது டிஃபரெண்ட் ஸ்டோரி. அப்புறம் அந்த 1 வருஷத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி அங்க போவேன் இங்க போவேன். அப்ப வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கான்ட்ராக்ட், சாப்ட்வேர் கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்குமான்லாம் கேட்டு இருப்பா, மற்ற கம்பெனிஸ் லைக் நிறைய சாப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் அதை மென்ஷன் பண்ண, அது இர்ரெலவென்ட் வச்சுங்களேன். அப்போ எனக்கு எல்லாமே மாயையா இருக்கும். இப்படின்னா அதுக்கப்புறம் ஆத்துல வந்து பார்த்தேன்னாக்க சுவாமியோடய எல்லாத்துலயும் எல்லா படத்துலயும் வீதி வரும், ஷவர்லேருந்து எல்லாம் வீதி வரும். நம்ம போய் என் பையன் சின்ன குழந்தை சுவாமி வீதி விடுங்கோன்ட்டு ரேடியில போய் ஷவர்ல காமிப்பான், ஹாலில் வீதி வரும், கிச்சன்ல போய் கேட்பான் வீதி வரும் வியாழக்கிழமை அன்னைக்கு. அப்புறம் இந்த சுவாமி ரூம்ல வந்து நாங்க எங்க போனாலுமே வந்து ஒரு மெயின் ரூம் சுவாமிக்குன்ட்டு வச்சிருவோம், அது வந்து பழக்கம் முதல்லேருந்தே. ஏன்னா அவர் தான் பிடிமானத்துல இருக்கோம்னு தெரிஞ்சப்பறம், நம்ம பஹ்ரீன்ல இருக்கும்போது பெரிய பெரிய வீடு இருக்கு, அங்கே 60th birthday எல்லாம் நடக்கும்போது ஆத்துல 2 பெரிய ஹால் இருக்கும், அதுலயே கிட்டத்தட்ட 150-200 பேர் உட்காரலாம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆத்துல இருந்தோம், அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து பெரிய ரூம் வந்து அவருக்கு, நம்ம வந்து மத்த ரூம் இல்லாட்டா ஹாலவே அப்படியே வந்து இதா கன்வெர்ட் பண்ணிடுவோம், ஷ்ரைன் ரூமா கன்வெர்ட் பண்ணிடுவோம், பெர்மனன்ட் ஷ்ரைன் இருக்கும் இந்த மாதிரி. சோ இங்க வந்த உடனே அதே மாதிரி அந்த ரூம்ல வச்சு இது பண்ண, அப்புறம் சுவாமிக்கு ஒரு ரூம்ட்டு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி சேர் எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ண, அப்புறம் அந்த ஜன்னல்லேருந்து வெளியிலேருந்து வீதி பறந்து வரும், வீதி அப்படியே கதோட பறந்து வரும், கதோட பறந்து வச்சிருக்கும். அப்புறம் 2-3 நாள் ஆச்சு, அது வாட்டில் வந்துட்டு இருக்கு, நான் நினைச்சு வீடவளும் வீதியா ரொம்ப போறது என்னடா பண்றது நான் சொல்லி, அப்புறம் வரவேற் போறவேர் கால் தடம் அது இதெல்லாம் இதா இருந்தது. அப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை நிக்கும் நிறைய குங்குமம் எல்லா படம் அது இதெல்லாம் வந்தது. அப்புறம் என் ஒய்ஃப் யாரோ புட்டபர்த்தியிலேருந்து வந்திருக்கா, அவருக்கு ஏதோ சாயங்காலம் திருப்பி போகும்போது சரி தோசை வாத்து போடலாம், தோசைகள் எடுத்து அடுப்பு மேல வைக்கிறா, உடனே அதுல ஒரு ஸ்ரீசக்கரம் வந்துருத்து, அதுக்கு மேல வெள்ளியில போட்டு ஸ்ரீசக்கரம் எப்படி இருந்தா அது மாதிரி வந்துருச்சு. ஆனாலும் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணணுமே சொல்லிட்டு அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு மேல தோசையை பார்த்து அவளுக்கு 3 ஸ்ரீ சக்கர தோசை, அது கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு அந்த வெள்ளி இது போகவே இல்லை, அதுல அதே தான் யூஸ் பண்ணிடலாம் இருந்தோம். அப்புறம் சுவாமிகிட்ட ப்ரே பண்ணி அது மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு சாயிரம். அது மாதிரி ஒரு நாள் வீணை வாச்சு உட்காந்துருந்த, வீணை வந்த உடனே சரஸ்வதி விக்கிரமே வந்துருத்து, அதுல யாரோ அக்ஷத மேல போட்டு பூஜை பண்ற மாதிரி வந்திருந்தது. அப்புறம் சுவாமிகிட்ட நாங்கள், சுவாமி நாங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே நடந்துருக்கு, அதனால வந்து நாங்க நார்மலா இது பண்ணிக்கணும், சோ இந்த வீதி இதெல்லாம் வந்து தயவு செய்து ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்ற, அதனால நாங்க எல்லாத்தையும் தொடச்சுடுறோம் சாமி, இதை நிறுத்திருங்க சுவாமி, இப்பதான் நம்ம போக்கஸ்டா இருக்க முடியும் பகவானை தியானம் பண்ணிட்டு, இல்லாட்டா வரவேற் போறவேறாது இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆயிடுறது, ஒன்னும் முடியலையே சுவாமின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம்.
0: அவரோட
1: பிரசன்ஸ காமிக்கிறதுக்கு. ஆனா நான் இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் சாயிராம், சில பேருக்கு ஏன் நடக்குது சில பேருக்கு ஏன் நடக்கலைன்ட்டு நம்ம கேள்வி வரும், இவ்வாத்துல வீதி வரது 100% நல்லது, எல்லாமே நல்லதுதான் சுவாமி, நமக்கு வந்து ஒரு ஃபெய்த்தை கொடுத்து நம்ம கொண்டு போறதுக்கு. ஆனா ஒரு இடத்துல அது வரல, அது இல்லைனாக்க வந்து அவ வந்து வந்து ஸ்பிரிச்சுவலி அவள் எலிவேட்டட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது.
0: அதை பத்தி நம்ம
1: சொல்லவே முடியாது, கணிப்பே படிக்க முடியாது.
0: இல்ல அதை பத்தி நம்ம வந்து சொல்ல முடியாதுங்கிறத விட அதை பத்தி நம்ம சர்ச்சையே பண்ண முடியாது,
1: சர்ச்சையே பண்ண முடியாது.
0: ஏன்னா இது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவைன்
1: ஆஸ்பெக்ட். அதனால நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நான் என்ன நினைச்சேன், எல்லாரும் நம்மள விட பெரியவாடு நினைச்சுனா வச்சுங்க, நம்ம புத்தி ஒழுங்கா இருக்கும்.
0: அண்ட் மோர் ஓவர் ஃபார் ஹிம் எவ்ரிபடி இஸ் அலைக், அவருக்கு எல்லோருமே சமம் தான்.
1: ரொம்ப சரியா சொன்னால் நம்ம எல்லாமே சுவாமி போல்டில் நம்ம வந்தாச்சுனாக்க அது வந்து பெரிய கிரேஸ், அவர் எல்லாத்தையும் நடத்திட்டு போயிருவார். அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்க சரின்ட்டு சுவாமிகிட்ட சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி இது நான் பண்ணிருந்தேன் ரைட்டுனாக்க இப்போ உங்க படத்துல இருந்து விபூதி கொடுத்துருக்கோம் அதோட போற முடியணும். உடனே அந்த படத்துல அப்படி விபூதி வந்தது, சுவாமியோட கையில இருந்து இப்படி விபூதி வந்தது. அதுக்கப்புறம் விபூதி வந்து எனக்கு நம்மளால எவ்வளவு தாங்கிக்க முடியுமோ அவ்வளவுதானே முடியும்.
0: அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு,
1: அது ஸ்டாப் ஆயிருச்சு. எனக்கு நம்ம எவ்வளவு தாங்கிக்க முடியுமோ அதான வச்சுக்கோ, திடீர்னு அங்கே இங்கே இங்கே ஹாலு கிச்சன் டைனிங் எல்லா இடத்துலயும் பெட்ரூம் அங்கங்க எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருந்தேன்னு தெரியாதே இல்லையா, அந்த மாதிரி இதா இருந்தது. அப்புறம் எல்லா சுவாமி ரூம்ல படம் அப்படிலாம் இதா இருந்தது. சோ எதுக்குன்னு எல்லாமே சுவாமி தான் நடத்துற. அதுக்கப்புறம் வந்து நிறைய கனவு எல்லாம் வந்தா இதை புரிந்து தென் ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம வந்து 2004 வந்துருவோம், இயர் 2000. இதெல்லாம் வந்து 1990-91 மிடில்குள்ள நான் திருப்பி சைப்ரஸ்ல நீங்க வந்து இந்த ஹவுஸ்ல செட்டில் ஆயிட்டு இங்க டி நகர் ஹவுஸ்ல செட்டில் ஆனும். அது புக் பண்ணி 1990 தான் டெலிவரி பண்ணினா. அப்ப சுவாமி வந்து கனவுல சொன்னார், இந்த வீடு யாரு கொடுத்தார், நான் தானே கொடுத்தேன், அப்படி எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவார் கனவுல வந்து எல்லாம் சொல்லுவார், நிறைய ஏகப்பட்டது. அப்புறம் 2004 எங்க பையன் வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏக்கு அட்மிஷன் போட்டுக்கோ, நாங்க என்ன பண்ணுவோம்னா எப்போதும் சுவாமி ஒயிட் ஃபீல்டு வரும்போது அங்க ஒரு வீடு எடுத்துட்டு தங்கி தரிசனம் பண்ணிட்டு.
0: ஒரு சின்ன கேள்வி நடுவில், அதாவது இந்த குவைத் விஷயத்தை பற்றி பகவானிடத்துல எப்பாவது பின்னாடி பேச முடிஞ்சுதா, அதை பத்தி சுவாமி ஏதாவது சொன்னாரா?
1: அதுக்கு தான் வரேன், அந்த இன்சிடன்ஸ் தான் வரும். சோ 2004 என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி என் கனவுல வந்து நிறைய எல்லாம் சொல்லியிருக்காரு, குவைத்ல நான் தான் கூட்டு வந்தேன், டெஹரான்ல நீ பிறந்த சொல்லியிருக்காரு. கர்மவினை டெஹரான் பார்த்து, டெஹரான் வந்து பர்ஷியன் கல்ஃப், குவைத்தும் பர்ஷியன் கல்ஃப், பஹரின் வந்து அராபியன் கல்ஃப். சோ நான் இருந்தது வந்து பர்ஷியன் கல்ஃப். அப்புறம் வந்து 2004 வந்த உடனே சுவாமி வந்து பையன்கிட்ட வந்து சொன்னார், நான் அப்பா அம்மாவை வந்து பேசணும், எனக்கு நான் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அதே அதுல பெரிய நிறைய ஸ்டோரி உண்டு வச்சுக்கோங்க, சப் ஸ்டோரிஸ் மாதிரி. அந்த முன்னாடி இருந்த வாட சுவாமி, இவ அப்பா வந்து சாரடா கொண்டு, இவ அப்பா ஆடிட்டார் அங்க துபாயெல்லாம் இருந்தார் அப்படின்னு உடனே சுவாமி சொன்னார், இல்ல நான் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன், அவன் சாரடா கொண்டான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன. அப்புறம் கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ கூப்பிட்டார், ஃபேமிலி இன்டர்வியூ, என் பொண்ணு பையன் எல்லாத்தையும் கூப்பிட்ட உடனே, எனக்கு வந்து சுவாமியை வந்து வீல் சேர்ல பார்க்க முடியல, எதுக்கு இந்த மாயை அப்படிலாம் சொல்லிட்டு அதுல இன்டர்வியூ ரூம்ல அழுதுண்டே இருந்தேன். அவர் பாத சேவை பண்றது, நமஸ்காரம் பண்றது, ராமா நீங்க நார்மலா இருக்கணும், நன்னா இருக்கணும், எங்களுக்கு தாங்க முடியல, தாங்க முடியல அழுதுட்டு இருந்தேன். அவர் கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு சொன்னாரு, நான் சொன்னேன் இதெல்லாம் மாயை, எதுக்கு இந்த மாயைன்னு உனக்கு புரியாது, அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்ட்டு அப்படியே தள்ளி விட்டு இருந்த. தள்ளி விட்டு அந்த இன்டர்வியூல நான் இதே தான் அழுதுண்டேதான் நின்றுட்டு இருந்தேன். நின்று எல்லாம் இது பண்ணின அப்புறம் அப்ப வந்து எல்லாம் சொன்னேன், குவைத்துல இருந்து வந்த இதுல வந்து கனவுலே வந்து சொன்னார், அந்த முதல் மிலிட்டரி செக் போஸ்ட்ல வந்து 15 செக் போஸ்ட் ஒன்னு வந்து சோல்ஜர் அவர், அதுக்கப்புறம் வந்து 14th செக் போஸ்ட்ல பெட்ரோல் இல்லைன்னு சொன்னார, அப்போ நான் தான் சோல்ஜர் வந்து உனக்கு இது பண்ண பெட்ரோல் கூட போடாம வரல.
0: இது வந்து நேர்ல சொல்றாரு,
1: இது வந்து கனவுல சொன்ன, நேர்ல நான் தான் கூட்டிட்டு வந்து ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்தேள அப்படின்னு சொன்னார். நேர்ல சொன்னார், நான் சைப்ரஸ்ல இருந்து வந்த அப்புறம் கனவுல வந்து தட் வாஸ் 93-94 வந்து கனவுலாம் சொன்னார். 2004 நேர்ல சொல்றேன், சொன்ன உடனே எப்படி எப்படி அதை தாங்க முடியும் நினைச்சு பாருங்க.
0: கன்ஃபார்ம் பண்றார்,
1: டைரக்ட் கன்ஃபர்மேஷன், டைரக்ட் கன்ஃபர்மேஷன், டைரக்ட். பெட்ரோல் போடாம வந்தே சாமி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு எப்படி தாங்க முடியும் சொல்லும்போது அழுதேன். அப்ப வந்து வலதுகையா சாமி இடதுகையாட்டு கண்ணை தொடச்சு விட்டார். அதான் கருணை, அதாவது நம்ம நம்ம சுவாமிக்கு சர்வ் பண்றோம்னு நினைக்கிறோம் சாயிராம், சத்தியமா பார்த்தானாக்க அந்த தெய்வம் தான் நமக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா, அதை மாத்திரம் நம்ம உணர்ந்தா போறோம் வாழ்க்கையில வேற. அது அது மாத்திரம் உணர்ந்தாரு நம்ம வாழ்வு வந்து இந்த பிறவி எடுத்த பலன் கிடைச்சிடும்.
0: இல்ல இதுல ஒரு ஸ்டெப் அஹெடாவே நான் சொல்லணும்னு விரும்புறேன். நீங்க சொன்ன இல்லையா, நம்ம தான் சுவாமிக்கு சர்வ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா சுவாமி தான் சர்வ் பண்றாரு அப்படின்னு. உண்மையாவே பார்த்தானாக்க நம்ம ஒன்னும் சர்வே பண்ணல சுவாமிக்கு.
1: கரெக்ட், அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட்.
0: இன்ஃபேக்ட் அவர் சொல்றதை நம்ம வந்து முழுக்க ஃபாலோ பண்றோமா?
1: ஆமா கரெக்ட்.
0: அவர் சொல்ற சேவைகள் எல்லாத்தையும் நம்ம பண்றோமா? அவர் சொல்றது எதையுமே நம்ம பண்றது கிடையாது, பட் ஹி இஸ் சர்விங். நீங்க சொன்னது கரெக்ட், ஆக்சுவலா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன்.
1: இல்ல அதான் கரெக்ட் சாய்ரா, நான் வந்து சர்வ் பண்றோங்கிற, அதாவது நார்மல் நீங்க சொல்றதுதான் உண்மையானது, கரெக்டா உள்ளதுதான்.
0: எதுவுமே பண்ணாம அவர் வந்து இவ்வளவு கிரேஸ் கொடுக்கிறார் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் எவ்வளவு பண்ணணும். இங்கிலீஷ்ல அவர் சொன்னார், ஹவர் யூ ஆர் யுவர் மைன் அப்படின்னு. எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் தான் நம்மளை வந்து கண்காணிக்கிறார், அவர் தான் நம்மளை வந்து கைட் பண்றாரு. இதெல்லாம் நீங்க சொல்ற இந்த சம்பவங்கள்ல இருந்து இதெல்லாம் ரொம்பவே தெரியறது.
1: சாயிராம் இதோட ஒரு ட்ரீமை சொல்லிட்டு திருப்பி நான் 2004 போறேன். இப்ப 2017 வரேன். 2000 ஒரு சின்ன ட்ரீம், நீங்க சுவாமி பண்றாருன்னு சொல்லி இது பண்ணணுமே. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்னோட கனவுல வந்தார். ஒரு ரோடு மேல வந்து நின்றுட்டு இருக்கேன். ரோடுக்குலேருந்து சைட்ல இருந்து ஒரு ரோடு வருது பள்ளத்திலேருந்து. அதுல வந்து பள்ளத்துல அந்த மேட்ல ஏறி அந்த மெயின் ரோட ஜாயின் பண்ணனும். அதுல வந்து ரட்டமாட்டு வந்து வில் வண்டி, உங்களுக்கு வில் வண்டி எனக்கு தெரியுமா, வில்லு மாதிரி அந்த இது போட்டிருக்கோம். ரெண்டு இது இருக்கு, வண்டி ஓட்டுறவன் இருக்கான், சுவாமி வந்து அந்த வண்டியில இந்த கோச்சுப்பட்டின்னு ஃப்ரண்ட்ல சொல்லுவேன் அதுல நின்றுட்டு இருக்காரு. நான் வந்து அந்த ரோடு மேல அங்க நின்றுட்டு இருக்கேன். நின்று உடனே இந்த மாடு வந்து மேட்டில் ஏறும்போது அதால ஏற முடியல, ரெண்டு காலம் கொஞ்சம் அகண்டு வச்சு கொஞ்சம் சிரமப்படுறது. உடனே நான் ஓ சுவாமி இருக்க மாடு, சுவாமி இருக்க அந்த மாடு ஏற முடியலன்னு சொல்லி அந்த வில் வண்டியை தொடலாம்னு சொல்லிட்டு புஷ் பண்ணலாம்னு சொல்லி லேசா அதை டச் பண்றேன். லேசா டச் பண்ணா அந்த ரொம்ப ஃபாஸ்டா விறுவிறுன்னு அந்த மாடு வண்டி மாடு வந்து ஈஸியா வண்டி எழுத்து மூவ் அரைச்சு மெயின் ரோடு வந்து குடுகுன்னு போறது. மூவ் ஆறுது, நானும் பின்னாடி சுவாமி சாமிட்டு ஓடி வரேன். உடனே சுவாமி வந்து நல்ல பெரிய ரூபம் எடுத்து அந்த மாட்டு வண்டியிலே இருக்கார். மாட்டு வண்டியில ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. அப்ப வந்து ஒரு கம்யூனிகேஷன் என்னன்னா, அந்த அவதார புருஷர்கள் அவர் வரும்போது வந்து அவர் பண்ற வேலையில அவர் பண்ணிருவார். நம்ம பண்றோம் பண்ணணும், இப்ப புஷ் பண்றோங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தொடரத்துக்கு முன்னாடி அது ஏறிடுறத. ஆனா அந்த இடத்துல அது தொடரமா அது சிரமப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கலாம், வெறும்னா ரோட்ல இருந்து பாக்காம இருந்திருக்கலாம், வி மிஸ் த சான்ஸ். இல்ல அந்த வண்டியில சுவாமி ஏறி வரும்போது நம்மளும் அந்த வண்டியில அப்படி லேசா தட்டு டச் பண்ணினாக்க அந்த காரியத்தை அவர் நடத்திட்டு போயிடுறார். அதில் நமக்கும் ஒரு பங்கை கொடுத்து நம்ம பிறவி பயனை அடைய வைக்கிறார். அந்த உண்மை தெரிஞ்சது சாயிரம்.
0: அதாவது நமக்கு வந்து அவர் சேவை செய்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கிறார்,
1: வாய்ப்புகள் கொடுக்கிறார், கொடுத்து இந்த சம்சார கடலை தாண்ட வைக்கிறார். அவர் எல்லாத்தையும் பண்ணிடுறார். வெறும்னா நம்ம ஜாயின் பண்ணி சும்மா இருந்தாலே போறோம், அதுல ஜாயின் பண்ற மாதிரி நமக்கு அது மாதிரி இந்த பிறவியில சப் பகவான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சரி, இப்ப 2004 போயிருவோம். அப்புறம் வந்து அந்த இதுல சொல்லார், கூட்டிட்டு வந்தேன், அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருந்தேன். பெட்ரோல் கூட போடாம தெரியலையே நீங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டரோட மேரேஜ் அவர் சொன்னார். நான் டாக்டரை பார்த்து சொன்னேன், ஒன்னும் கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன், கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் புட்டபர்த்திக்கு நேரம் வாங்கோ, என் காருக்கு பின்னாடி நீங்க உங்க காரையும் எடுத்துட்டு நேரம் புட்டபர்த்திக்கு வாங்க, எல்லாம் நிறைய அங்க பேசுறேன் அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு சொல்லவர், எனக்கு இது எல்லாத்தையும் அவர் வந்து ட்ரீம்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணினார் நடந்ததை குவைத்ல இன்சிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ட்ரீம்ல வந்து போது இன்னொன்னு சொன்னார். என்ன சொன்னாருனாக்க, அந்த கடைசியில வந்து அந்த ஈராக் சோஜர் கட்டின்டானே, அந்த கட்டின் போது அவர் என்ன சொன்னாருன்னா, அவன் கண்ணுக்கு வந்து நான் வந்து வேற மாதிரி கொடுத்துட்டேன், அவனோட மனசுல நான் உட்காந்து அவன் கண்ணுக்கு எது தெரியணுங்கிறது கொடுத்தேன், அது அவனுக்கு ரொம்ப பிரியப்பட்டதா நான் காமிச்சேன், அதனால அவன் வந்து உன கட்டின்டான் அப்படின்னு. சோ அந்த பாஸ்போர்ட்ல அந்த சுவிட்சர்லாந்து இட்டாலி அத ஒண்ணுமே அவன் கண்ணுக்கு தென்படல, எங்க ஸ்பான்சர் இதுவும் தென்படல. But Walt Swami showed to him is totally different, which made him extremely happy. அதனால அவன் என்ன கட்டிட்டு இருக்கான்.
0: சோ அங்க வந்து அவர் அந்த ஜாதகத்தையே மாத்திட்டார்,
1: ஜாதகத்தை மாத்திட்டார்.
0: அதுதான்
1: ஜாதகத்தை கம்ப்ளீட்டா மாத்திட்டார்.
0: After 10 years அவர் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி
1: ட்ரீம்ல வந்து சொல்லி அப்புறம் நேர்ல வந்து சொல்லி இது பண்ணிட்டு பண்ணிருக்காரு. சோ இப்ப ஏற்பட்ட நீங்க அவதாரத்தை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், அவர் வந்து என்னைக்கும் எப்போதும் சதா சிறப்புகாலமும் நம்ம கூட இருக்காரு.
0: சோ எனக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்கா, நீங்க பாம்பேல வந்து சுவாமிய முதல் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன், ராம் ராம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராம் ராம் நான் கூட சொன்னேன், அது ராம் ராம் வந்து சாய்ராம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்து சுவாமிய பிடிச்சிட்டோமா இல்ல சுவாமி உங்களை பிடிச்சிட்டாரா அப்படின்னு தான் தெரியல. சுவாமியினுடைய ஹார்ட்ல நீங்க இருக்கீங்க
1: சைராம், நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாருமே இதுதான். இதுல என்ன முக்கியமான இது எனக்கு தோன்றது சொல்றேன், இது வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணின புண்ணியம் சாயிரம். நம்ம முன்னோர்கள் பண்ணிய புண்ணியம் நமக்கு ஒரு வழி காமிச்சுட்டு இருக்கா. அந்த வழியில வந்து இப்ப நீங்க சொல்லும்போது, நான் வந்து சுவாமிகிட்ட இருக்கும்போது நான் கும்பிடுற என்னோட இஷ்ட தெய்வம் ராமர் நீங்க தான்னாக்க, நீங்க என்ன தொடுங்கோ அந்த இடத்துல இஷ்ட தெய்வம்னு காமிச்சிருக்காரு. நான் தான் உன்னோட இஷ்ட தெய்வம் ராமர்ன்ட்டு காமிச்சிருக்காரு.
0: கண்டிப்பா இதைத்தான் ஒரு கனவில் கூட பகவான் உங்களிடம் சொன்னதாக சொன்னீர்கள்.
1: நம்ம பிடிச்சுட்டோம்ங்கிற கொஸ்டின்ங்கிறது வந்து எனக்கு தெரியல. நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதத்தினால வந்து அவ வந்து நம்மளை வந்து நல்ல வழியில நடக்க வச்சிருக்கா. அப்போ தெய்வம் வந்து நம்மளை ஆட்கொள்றது, தெய்வமே நம்மளை வந்து அவர் பிடிச்சுக்கிறதுக்கும் வழி காமிச்சிருக்கு.
0: கண்டிப்பா, மிக்க சந்தோஷம். ஹரிஹரகிருஷ்ணன் அவர்களே, உங்களுடைய மகள் திருமணத்தை நானே செய்து வைக்கிறேன் என்று சுவாமி சொன்னார்கள் என்று சொன்னீர்கள், அதை பற்றிய முழு விவரம்.
1: சாய்ராம், இது வந்து பர்சனல் இன்டர்வியூல சுவாமி சொன்னார். நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் உன்னோட கல்யாணம்னா. என்னோட டாக்டர் சொன்னா சுவாமி லோக கல்யாணம்னா. இல்ல இல்ல உன்னோட கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன் அப்படின்னார். இப்போ நான் வந்து சுவாமியை பத்தி சுவாமி ராமா ஏன் இந்த மாயை நீங்க எப்படி விழுந்த வீழ்ச்சி அதை பத்தி தான் நான் கேட்டுருந்தேன் எழுதிருந்தேன். இன்டர்வியூலாம் முடிஞ்சு வெளியில வந்துட்டோம். அப்புறம் சுவாமி புட்டபர்த்திக்கு மாதிரி அழைப்போம்போது அவர் கார் கூட எங்கெல்லாம் வர சொன்னார். புட்டபர்த்திக்கு எல்லாம் போனோம். புட்டபர்த்திக்கு போயிட்டு அதுக்கு அங்கேயே நிறைய நிகழ்ச்சிகள்லாம்
2: நடந்துச்சு.
1: ஆமா, அவரோட காரை ஃபாலோ பண்ணி நாங்க கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போனோம். அப்புறம் புட்டபர்த்தியில போன அப்புறம் வந்து எல்லாரும் வந்து அச்சாண்டு சொன்னார், உக்காண்டோம். அப்புறம் பார்க்கவே இல்லை. அது சுவாமியோட இது, நம்மள வந்து ஸ்பிரிச்சுவல் எலிவேஷனுக்கு நம்ம வந்து உடனே பேசிட்டு போறாரு அப்படி இப்படி நினைச்சிட்டு போவோம். அது மாதிரி அவர் நினைச்சது. ஆனா நாங்க என்ன நினைச்சோம், சரி சுவாமி தரிசனம் கொடுக்குறா, நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, ஆசிரமத்துல வந்து கீயை கொடுத்து எவ்வளவு நாள் வேணாலும் தங்குவோம், எங்களுக்கு இது சுவாமிக்கு உங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டா. சரின்ட்டு நினைச்சிட்டு அது மாதிரி தங்கியிருந்தோம். 2 மாசம் திருப்பி ஊருக்கு போனோமோ, போனோடனே திருப்பி பையனை கூப்பிட்டு அப்பா அம்மா எப்ப வரா பேசணும்னு சொல்லுவார். திருப்பி போவோம், திருப்பி பர்சனல் இன்டர்வியூ ஒண்ணு கூப்பிடுமாறு பேசாம இருக்கும். திருப்பி 1 மாசம் 2 மாசம் திருப்பி போவோம். இந்த ஸ்டோரி இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது வச்சுங்க. இப்படி கொஞ்சம் வருஷங்கள் ஒண்ணு 2004 போனோம், 5, 6, 7, 8, 9, 2010 வரைக்கும் வந்துருது. 6 வருஷம் ஆயிருக்கு. நாங்க அதுக்கடையில கேட்ட பேரெல்லாம் வந்து சுவாமி பண்ணி வைக்கிறார், அவர் தான் சொல்லிருக்கா, ஜாதகத்தை ஒண்ணு கொடுக்க முடியாது, அவர் பாத்துப்பற அப்படின்னு சொல்லி பேசாம இருந்தோம். 2010 பிகினிங்ல வந்து இதுக்கடையில என் கனவுல நிறைய வருவார், நிறைய சொல்லுவார், சோ மெனி அதர் திங்ஸ். நானும் இது மாதிரி அவர்கிட்ட வந்து அந்த கனவுல ஒன்னும் கல்யாணத்தை பத்தி கேட்டதும் கிடையாது, ஒரு இதுவுமே கிடையாது. அப்புறம் 2010 என்ன பண்ணாருன்னா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, சித்திராவதியிலேருந்து நாளைக்கு பையன் வரா, அதெல்லாம் பார்த்துட்டு புட்டபர்த்திக்கு வாங்குவோம் அப்படின்ட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருது கனவு. அப்போ நான் சித்திராவதியிலேருந்து சுவாமி காலேஜ் ஸ்டூடெண்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மறுநாளைக்கு வந்து புட்டபர்த்திலேருந்து இன்னொரு பையன் மொத்தம் இங்க வந்திருந்தான். அவன் வந்து இங்க ஒன் ஆஃப் த சமிதிஸ்ல ஸ்பீச் கொடுக்கணும்ட்டு அந்த பையனை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு எங்க மாப்பிள்ள வந்திருந்தேன். இந்த மாப்பிள்ளை பையனை முன்னாடி எங்களுக்கு தெரியாது எவ்வளவு. வந்த உடனே ஆத்துல வந்து அங்கிள் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஆத்துல வந்து உடனே ஒயிட் அண்ட் ஒயிட் ஆபீஸ்ல நேரம் வரும்போது எங்க ஆத்துல வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த பையனை கூட்டிட்டு சமிதிக்கு போயிட்டு கிளம்பி போயிட்டா. அப்புறம் நான் வந்து ஒரு 15 நாள் யாரு தான் இருக்கும் யாரு தான் இருக்கும்னு சொன்னோட இந்த பையனோட அம்மாட்ட கேட்டோடனே அவா சொன்னா, நாங்க எங்க பையனுக்கு புட்டபர்த்தியில் தான் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்களும் அப்படிதான் விரும்பினோம். அப்புறம் புட்டபர்த்திக்கு போனோம். உடனே சுவாமி அப்போ வீல் சேர்லாம் வந்தார். இப்போ லேடி சைட்ல உட்காந்து ஜென்ட் சைட்ல இந்த பையன் பையன்லாம் உட்காந்துருந்தார். லேடி சைட்ல வந்து பிளஸ் பண்ணினார், ஜென்ட் சைட்ல வந்து பிளஸ் பண்ணார். புட்டபர்த்தியில வச்சு கல்யாணம் நடந்தது.
2: மிக்க சந்தோஷம் ஹரிஹரன் அவர்களே. இந்த உரையாடலை இன்றைய துடன் நிறுத்திக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து
1: சாயினா.
2: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
3: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி, திருமண ஏற்பாடுகள். பிறகு வசிஷ்டர் இவ்விரண்டு திருமணங்களும் நாளைக்கு மறுநாளிலோ அல்லது வேறொரு நாளிலோ நடத்த தள்ளி போடுவதேன்? நாளையே எல்லோருக்கும் உகந்த நன்னாள். ஒரே நாளில் இந்நான்கு திருமண விழாக்களையும் கொண்டாடுவது நன்மை பயக்கும் என்று உரைத்தார். பிறகு தசரதர் எழுந்திருந்து, மிதிலையின் அரசே, உங்கள் இருவரிடம் நான் காணும் நற்பண்புகளை வார்த்தைகளால் சொல்ல வியலாது. நாங்கள் தங்குவதற்கும் பெருமையுற்ற மாபெரும் அரசர்களையும் மகரிஷிகளையும் இந்நகரில் குழுமியிருக்கும் மாபெரும் ஜனங்களையும் வரவேற்று அவர்கள் தங்கியிருக்கும் செய்துள்ள ஏற்பாடுகள் யாவும் அதி அற்புதமானவை. நான் என் இருப்பிடத்திற்கு சென்று நாந்தி சமாவர்த்தனம் ஆகிய சடங்குகளை வேதத்தில் சொல்லியபடி பூர்ணமாய் செய்து முடிப்பேன் என்றார். பிறகு தசரதர் சபையை விட்டு வெளிப்பட்டார். அவருடைய மதிப்புக்கு ஏற்றபடி சகோதரர்கள் இருவரும் அவருடைய தலைவாசல் வரை சென்று வழியனுப்பினர். பிறகு அவர்கள் தங்கள் மாளிகைகளுக்கு தங்கள் திட்டங்களை நிறைவேற்றச் சென்றனர். தசரதர் நாந்தி சடங்குகளை செய்து முடித்தார். அதிகாலையில் தம் புத்திரர்கள் நால்வரையும் சமாவர்த்தன சடங்குகளை முடிக்கச் செய்தார். அவர் பசுக்களின் கொம்புகளில் பொன்னாலான ஆபரணங்களை இருத்தி அவைகளை களவுட்பற்று கொண்ட பிராமணர்களுக்கு பால் கறக்க உதவும் விலையுயர்ந்த பாத்திரங்களுடன் தானமளித்தார். சிறுவர்கள் அப்பசுக்களை கொடுக்கும்பொழுது தோன்றிய காட்சி கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. மிதிலை மக்களுக்கு தசரதனை சுற்றி நின்ற 4 புத்திரர்கள் 4 திக்கு தெய்வங்களும் பிரம்மதேவனுடன் நேரில் வந்து காட்சியளித்தது போல் இருந்தது. இவ்வாறு கோதானம் நடக்கும்பொழுது கேகய தேசத்து அரசகுமாரர் யுதாஜித் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் பரதனுடைய தாயாகிய கைகேயி தேவியின் சகோதரர். நடந்த சடங்குகளை கண்ணுற்று பெரியோர்களிடம் சம்பாஷித்த பிறகு யுதாஜித் தசரதரிடம், தம் தந்தை பேரனான பரதனை சிலகாலம் தம்முடன் வைத்துக் கொள்ள ஆவல் கொண்டதனால் அயோத்திக்கு தான் கடிது சென்றதாகவும், அங்கு அரச குடும்பம் முழுவதும் ராமரின் திருமணத்திற்காக மிதிலைக்கு சென்றிருப்பதாக அறிந்து அங்கு வந்ததாகவும் அறிவித்தார். தன் தந்தைக்கு ராமரின் திருமணத்தை பற்றி தகவல் இல்லை எனவும், தனக்கு கூட அந்நிகழ்ச்சியை பற்றி தெரியாதெனவும் கூறினார். மற்றும் திருமணத்தை கண்ணுறவும் பேரனை தம்முடன் சிலகாலம் தங்க வேண்டும் என்று எண்ணிய பாட்டனின் விருப்பத்தை தெரிவிக்கவும் மிதிலைக்கு தான் வந்ததாகவும் தெரிவித்தார். பரதனுடைய மாமன் செய்தி சொல்ல வேண்டிய காரணத்தினாலாவது அங்கு வந்ததற்கு அவர் மகிழ்ந்தார். தசரதர் அன்றிரவு தம் புத்திரர்களுடனும் மற்றவர்களுடனும் பலவித சந்தோஷமான விஷயங்களை பற்றி அன்புடன் பேசினார். முகாமில் எவரும் தூங்கவில்லை. மகிழ்ச்சிக்குரிய மறுநாள் விடியற்காலையின் வரவு நோக்கி ஒவ்வொருவரும் தங்கள் அருமையான அரசிளங்குமாரர்களின் திருமணச் சடங்குகளை காண ஆவலுடன் காத்திருந்தனர். ஒவ்வொருவரும் தன் மகனுக்கே அல்லது மகளுக்கே திருமணம் நடப்பது போன்று மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். அவர்களுடைய ஆனந்தம் பிரம்மானந்தத்திற்குத்தான் ஒப்பிட முடிந்தது. ராமரிடமும் அவர் சகோதரர்களிடமும் அவர்கள் வைத்திருந்த அன்பிற்கு அது அறிகுறியன்றோ? அதிகாலையில் ஜனகர் திருமணச் சடங்குகள் நடக்க வேண்டிய தனிப்பட்ட மணவேதிகைக்கு சென்றார். பேரொளி வீசிய முனிவர் குழு அவரை பின்பற்றியது. முற்பாடான சடங்குகளை அவர் பூர்த்தி செய்து மணப்பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர் உறவினர்கள் வருகையை எதிர்நோக்கி நின்றார். ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் ஆச்சாரமாக நீராடினர். மஞ்சள் நிற பட்டாடைகளை உடுத்திக் கொண்டனர். தங்கள் சிரசுகளில் பட்டு பாகைகள் அணிந்திருந்தனர். வைரங்கள், நீலமணிக்கற்கள் அடர்த்தியாக பதிந்திருந்த அணிகலன்களால் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். தங்கள் கைகளில் பூச்செண்டுகளை தாங்கியிருந்தனர். யாவற்றையும் ஒருங்கே நோக்கின் மனங்கவரும் நெஞ்சத்தை உருக வைக்கும் தெய்வங்கள் அப்பொழுதுதான் வாணி நின்று இறங்கியது போல் அவர்கள் காட்சியளித்தனர். விஜயா என்ற நல்ல முகூர்த்த நேரம் அணுகிக் கொண்டிருந்தது. வானின் உச்சியை எட்டிய நாதங்களை தங்கள் இசைக்கருவியில் எழுப்பிய வண்ணம் குயிலுவர் வேதிகையை அணுகினர். அரசவையினரும் சிற்றரசர்களும் தங்களுடைய பணியாட்கள் மிகப்பெரிய தட்டுகளில் அலுவலுக்கு வேண்டிய நகைகள், பட்டுத் துணிகள், பொன் நாணயங்கள், இன்னும் மற்ற புனிதமான பொருட்கள் யாவற்றையும் தூக்கிக் கொண்டு வர அங்கு வந்து சேர்ந்தனர். கண்ணிமைக்காமல் மிதிலை மக்கள் மாப்பிள்ளைகளுடைய பொலிவையும் அழகையும் வீரத்தையும் நோக்கி நின்றனர். அவர்களுடைய வனப்பும் கம்பீரமும் அவர்கள் சாதாரண மனிதர்களல்லர், தெய்வீகமானவர்களே என்று எடுத்துக் காட்டுகின்றதென அவர்கள் ஒருவருக்கொருவர் மறைவடக்கமாக பேசிக் கொண்டனர். அவர்கள் ஹா என்ன வனப்பு, என்ன ததும்பும் அழகு என்று வியந்துரைத்தனர். ஒவ்வொருவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். மணப்பிள்ளைகள் நால்வரும் காட்சிகளை காண நெருங்கி நின்றிருந்தவர்களின் பக்கலில் போனபொழுது, வானி நின்று பூமிக்கு வந்து வாழ்விக்க வந்தவர்களே இவர்கள் என்று தங்களுக்குள் தனிந்த குரலில் பேசிக் கொண்டனர். பெண்கள் இவ்வளவு வனப்பு மிகுந்த அரசகுமாரர்களை தாங்கள் கண்டதே இல்லை என உறுதியுடன் பேசினர். ஒவ்வொரு ஜன்னலிலும் மாடத்திலும் மக்கள் நின்று வழிந்தனர். கடைசியாக அரசகுமாரர்கள் வேதியையே அணுகி அமர்ந்தனர். பிறகு ஜனகரும் அவருடைய சகோதரர் குசத்வஜரும் தங்கள் குமாரத்திகளை மணவேதிகைக்கு அழைத்து வந்தனர். அதற்கு முன்பு மணப்பெண்களை ஆச்சாரமாக நீராட்டுவித்தனர். பின்பு உயர்தரமாகவும் அழகாகவும் மணப்பெண்களுக்கு மணநாளன்று செய்ய வேண்டிய யாவற்றையும் அவர்களுக்கு செய்திருந்தனர். மணப்பெண்கள் முகமூடியிட்டிருந்தனர். கனிகள், புஷ்பங்கள், சிகப்பு மஞ்சள் நிறமான கந்தப்பொடிகள், அரிசி தானியங்கள், நகைகள், இரத்தினக்கற்கள் இவைகளை தாங்கி ஆயிரக்கணக்கான பணிப்பெண்கள் பின்தொடர மணப்பெண்கள் தந்தையரின் பின்னர் சென்றனர். அக்காட்சி மிதிலையின் செல்வங்கள் யாவும் மினுக்கும் நீரோட்டம் போல் ஓசையில்லாமல் மணப்பெண்களின் பின்னால் ஒழுகியோடுவது போல் தோன்றியது. அந்நான்கு மணப்பெண்களும் நான்கு தீபங்கள் போல் பிரகாசித்தனர். ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் ஒரு பக்கம் அமர்ந்திருக்க, அவர்களுக்கு எதிரில் முறையாக சீதை, ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி அமர்ந்திருந்தனர். ஒரு மென்பட்டு துணி அவர்கள் நடுவில் மறைவுக்காக பிடிக்கப்பட்டது. அயோத்தியாவாசிகளும் அங்கிருந்து வந்திருந்த பிரபுக்களும் தசரதருக்குப் பின்னும், மிதிலைவாசிகளும் ஜனகரால் வரவழைக்கப்பட்டிருந்த விருந்தினரும் ஜனகருக்குப் பின்னும் அவ்வுயர்ந்த மேடையின் மீது அமர்ந்திருந்தனர். அம்மணமேடை ஆடம்பரமாகவும் உயர்தரமான கலைத்திறமையுடனும் செழிப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரத்யேகமாக திகழ்ந்து நின்ற அம்மணப்பந்தல் எல்லோருடைய கண்களையும் கவர்ந்தது. அங்குள்ள யாவும் பொன்னாலும் வெள்ளியாலும் புஷ்பங்களாலும் விலை உயர்ந்த பட்டு பீதாம்பரங்களாலும் தோரணங்களாலும் கொடிகளாலும் தீப விரக்ஷங்களாலும் தூண்களாலும் வளைவுகளாலும் சித்திரசைகளினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மிதிலை மாநகரே விவாகத்தில் ஈடுபட்டு தன்னுடையதே என்று அனுபவிப்பது போன்றிருந்தது. சீக்கிரமாகவே தசரதர் எழுந்து நின்று பணிவுடன் தம் ஆச்சாரியரான வசிஷ்டரிடம், ஏன் நாம் இன்னும் தாமதிக்க வேண்டும் என்று நினைப்பூட்டினார். இதை கேட்ட ஜனகர் வசிஷ்டர் முன்னிலையில் கைகளை கட்டி நின்று அந்நிகழ்ச்சிக்கு அவரையே முன்னின்று நடத்தி வைக்க வேண்டும் என பிரார்த்தித்தார். வசிஷ்டரும் அதற்கிசைந்து விஸ்வாமித்திரரும் ஜனகரின் ராஜகுருவாகிய சதானந்தரும் தம்மை பின்பற்ற மணவேதிகையின் மத்தியில் அமைந்திருந்த புனிதமான மங்கள அக்னியை வளர்த்தார். வேத பாராங்கதர் தங்கள் குரல்களை எழுப்பி வேத மந்திரங்களை மங்களமான அத்தருணத்திற்கு ஏற்றவாறு ஓதினர். அவர்களுடைய வேத ஒலி மேலெழும்பி வானினின்று எதிரொலித்தது. அக்னி பலிபீடத்தைச் சுற்றி நவதானிய பாலிகைகள் நிறைந்த பொற்றட்டுகளை புஷ்பங்களாலும் சந்தன குழம்பாலும் அலங்கரித்து ஒழுங்காக அமைத்து வைத்தனர். அங்கு தூபதீபங்களும் ஓமத்தியில் அகுதி செய்ய பவித்திரமான சிறிய கரண்டிகளும் பொன்னாலான கும்பங்களும் கிண்ணங்களும் சடங்கிற்கு முக்கியமாக வேண்டிய மற்ற பொருட்களும் இருந்தன. தரையின் மீது திவ்யமான தர்ப்புள்ளை அடர்த்தியாக சாஸ்திரங்களில் சொல்லியபடி சமமாகவும் மழமழப்பாகவும் அமையும்படி பரப்பினர். பிறகு அவர்கள் கிரகசாஸ்திரமத்தில் புகவிருக்கும் மணப்பிள்ளைகள் மணப்பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நல்வாழ்வும் தரவல்ல மந்திரங்களை உச்சரித்த வண்ணம் அக்னியில் அவி உணவுகளை இடத் தொடங்கினர். நுட்ப கவனிப்புடனும் தவறில்லா ஆச்சாரத்துடனும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு சடங்கினையும் செய்து முடித்தனர். வதூவரர்களுக்கு மணிக்கட்டுகளில் கங்கண சூத்திரங்கள் கட்டப்பட்டன. விவாக மகோற்சவம். அடுத்து நடக்க வேண்டியிருந்த சடங்கு கன்னிகாதானம். வசிஷ்டர் ஜனகரை முன்னழைத்தார். ஜனகர் ராஜபொலிவுடன் உடைகளை உடுத்திக்கொண்டு அரசர்க்குரிய அணிகலன்களை பூண்டவராய் பவித்திரமான அக்னி ஆதானத்திற்கருகில் வந்தார். வசிஷ்ட முனிவர் சொல்லியபடி ஜனகர் சீதையின் கரங்களைப் பற்றி ராமரின் நீட்டிய உள்ளங்கைகளில் வைத்தார். ஜனகரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கிட்டது. செம்மையான வாழ்க்கை வாழ வேண்டுமென குறிப்பாக காட்டும் வகையில் தேங்காய் ஒன்று ராமரின் உள்ளங்கைகளில் முன்னமேயே வைக்கப்பட்டிருந்தது. சீதையின் கைகள் அதன்மேல் வைத்தவுடன் கைகளின் மேல் தானச் சடங்கின் ஒரு பகுதியாக ஜனகர் பால் வார்த்தார். அத்தருணத்தில் ஜனகர் ராமரை நோக்கி, ராமா, என் பெண்ணாகிய சீத்தை இதோ இருக்கின்றாள். அவள் உன் தர்ம மார்க்கத்தை பின்பற்றுவாள். இன்று முதல் அவளை ஏற்றுக்கொள். அவள் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் சாந்தியையும் கொண்டு வருவாள். அவள் கரங்களை உன் கரங்களால் பற்று. அவள் உன்னதமான கற்புடையவள், உண்மையானவள். இத்தருணத்திலிருந்து என்றுமே அவள் உன் நிழல் என்றுரைத்து தானத்திற்கு அறிகுறியாக நீரை ராமர் கைகளில் தாரை வார்த்தார். பிறகு அவர் லக்ஷ்மணர் இருக்கும் இடத்திற்குச் சென்று, லக்ஷ்மணா, மணப்பெண்ணாகிய ஊர்மிளையை உனக்கு தருகிறேன், அவளை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அதற்கென நியமித்துள்ள மந்திரங்களை சொல்லி மணமகனுக்கு தாரை வார்த்து தானம் அளிக்கும் சடங்கினை பூர்த்தி செய்தார். அவ்வாறே பரதரை அணுகி தொன்று தொட்டு திருமணத்திற்கென்றே வகுத்த வேத மந்திரங்களை ஊதி மாண்டவியை மணமகளாகத் தந்தார். அவ்வண்ணமே ஸ்ருதகீர்த்தியை சத்ருக்னருக்கு தூய்மையான நீரை தாரை வார்த்து தானம் செய்தார். அதன் பிறகு வேதங்களில் நன்கு பயிற்சியுற்ற வல்லுநர்கள் தெய்வங்களின் ஆசிகளை தம்பதிகள் பெறுவதற்காக செய்யும் வழக்கமான சடங்குகளையும் வினைமுறைகளையும் செய்து முடித்தனர். பிறகு ஜனகர் எழுந்து மேடையின் மத்தியில் நின்று மணப்பிள்ளைகளை நோக்கி, என் செல்வ சீரியர்கள், எங்கள் புதல்வியர் உங்கள் இல்ல கிழத்தியராக அமரவிருக்கின்றனர். அதற்கு மங்கள நேரமும் அணுகியிருக்கிறது என்று விளம்பினார். அவர் அவ்வாறு சொன்னவுடன் வசிஷ்டரின் ஆசிகளையும் ஒப்புதலையும் பெற்று நான்கு சகோதரர்களும் அவரவர் மணப்பெண்ணின் கரங்களைப் பற்றி புனிதமான அக்னியையும் பின்னர் ஜனகர் வசிஷ்டர் இருவரையும் வலம் வந்து அவர்கள் பாதங்களில் விழுந்து பணிந்தனர். அவர்கள் அவ்வாறு செய்கையில் அவர்கள் மேல் பூக்கள் சரமாரியாக பொழிந்தன. பலதரப்பட்ட கருவிகளில் நின்று இனிய இசைகள் ஆனந்த பெருக்கிட்டன. அத்தருணத்தை கூடியிருந்த பெருமக்கள் யாவரும் ஆரவாரத்தோடு வரவேற்றனர். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருக வேண்டுமென ஆசிகள் கூறி தம்பதிகளின் சிரசுகளின் மேல் அக்ஷதைகளை தூவினர். சுபம் சுபம் என்ற களி ஆரவாரம் அவர்கள் செய்ய அது வானை அசைத்தது. செவிகளுக்கு ரம்யமாக இருந்தது. வானில் தெய்வங்கள் தேவகானம் பாட பேரிகைகள் ஆனந்த பரவசத்துடன் பேரொலி செய்தன. கந்தர்வர்கள் மங்களகானம் பாடினர். மணமேடையில் அரசவை இசையாளர்கள் தொன்று தொட்டு வழங்கும் திருமண பாடல்கள் பாடி திருமண கோலாகலங்களை புகழ்ந்து அத்திருமணம் சிவபெருமானுக்கும் கௌரிக்கும் நடந்தேறிய திருமணத்தை ஒத்திருந்ததென புகழ்ந்துரைத்தனர். அப்பாடல்களை பல இனிய ராகங்களிலும் மெட்டுகளிலும் பாட அவ்விடத்தில் கான அலைகள் எங்கும் நிலவின. நான்கு சகோதரர்களும் தங்கள் தங்களுடைய தேவிமார்களுடன் மாபெரும் கூட்டத்தை நோக்கி மேடையின் மீது நின்றனர். அப்பொழுது, என்றும் சந்தோஷத்துடன் வாழ்வீர்களாக, உங்கள் யாவர்க்கும் மங்களம் பொங்குக என்றொலித்த மக்கள் ஆரவாரத்தை தலைவணங்கி ஏற்றனர். சகோதரர்கள் யாவரும் ஆரோக்கியத்துடனும் வீரத்துடனும் அழகுடனும் திகழ்ந்து விளங்கி தங்கள் தேவிமார்களுடன் திரைமறைவிட்ட இடங்களிலிருந்து திருமண நிகழ்ச்சிகளை பார்வையிட்டிருந்த தங்கள் தாய்மார்களிடம் சென்று அவர்கள் பாதங்களில் பணிந்து ஆசிகளை பெற உட்புகுந்தனர். பிறகு அவர்கள் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அரண்மனை விடுதிகளுக்குச் சென்றனர். அன்று முதல் மூன்று நாட்கள் வண்ண பகட்டான பலவகைப்பட்ட சிறப்புமிக்க கொண்டாட்டங்களும் களிப்பு மிகுந்த கேளிக்கைகளும் நடந்தேறின. மிதிலைக்கு வந்திருந்த அயோத்தியாவாசிகளுக்கும் மிதிலை மக்களுக்கும் இரவு எது பகல் எதுவென வித்தியாசம் காண இயலவில்லை. இடையறாமல் வினாடிக்கு வினாடி விழாக்கள் நடைபெற்றன. திருமணமான மறுநாள் விஸ்வாமித்திரர் தசரதரிடம் சென்று தாம் மேற்கொண்ட வாழ்க்கைப் பணி எவ்வாறு முடிவுற்றதென்பதை சொன்னார். பின்பு அவர் நான்கு சகோதரர்களையும் தம்மருகில் அழைத்து அன்புடன் கொஞ்சினார். அபரிமிதமாக அவர்களை வாழ்த்தினார். பிறகு தசரதரிடம் திரும்பி அத்தருணமே ஹிமாலய பகுதிக்கு போக வேண்டும் என்று தம் அபிப்பிராயத்தை தெரிவித்தார். அதை கேட்டு ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் முனிவரின் பாதங்களில் விழுந்து பணிந்தனர். விஸ்வாமித்திரர் பிறகு ஜனகரின் அரண்மனைக்குச் சென்று அங்கு தம்முடைய மனவுறுதி வெற்றிகரமாக முடிந்தேறியதென தெரிவித்தார். அவர் ஜனகரையும் மணமாகிய பெண்களாகிய சீதை, ஊர்மிளை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தியையும் வாழ்த்தினார். அங்கும் தாம் ஹிமாலய பர்வதத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அதனால் தசரதர், ஜனகர், அயோத்தியா மிதிலைவாசிகள் ஆகிய யாவருக்கும் யாது செய்வதென தெரியவில்லை. அவர்கள் முனிவரை விட்டு பிரியவும் முடியவில்லை. அவரை அங்கு தங்கியிருக்க வற்புறுத்தவும் இயலவில்லை. கடைசியாக அவர்கள் யாவரும் முனிவர் பாதங்களில் வீழ்ந்து தங்கள் நன்றியறிதல்களை சமர்ப்பித்தனர். முனிவர் ஒவ்வொருவருக்கும் ஆசிகள் கூறினார். அவ்வாறு கூறும்பொழுது அவர்கள் முனிவரின் பாத தூளிகைகளை பணிவுடன் எடுத்துக்கொண்டனர். மூன்றாம் நாள் தசரதர் அயோத்திக்கு திரும்பச் செல்ல வேண்டுமென தம் விருப்பத்தை ஜனகரிடம் தெரிவித்தார். ஜனகர் யாதொரு தடையும் சொல்லாமல் அவர்கள் திரும்பி செல்வதற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் யாவும் செய்து முடித்தார். அவர் மணப்பெண்களுடன் செல்ல வேண்டிய அரசவையினரையும் பணிப்பெண்களையும் ஒன்று கூட்டினார். மணப்பெண்கள் தங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டிய எல்லா பொருட்களையும் சேகரித்து தந்தார். பல ரதங்களில் அவைகளை கொண்டு நிரப்பினார். அயோத்திக்கு கொண்டு செல்ல யானைகளையும் ரதங்களையும் பரிசுகளையும் பசுக்களையும் தானமாக அளித்தார். மேலும் தன் மருமக பிள்ளைகளுக்கு நகைகள், வியக்கத்தக்க விலை உயர்ந்த ரத்தினங்கள், தினசரி வாழ்க்கையில் உபயோகிக்கக்கூடிய மிகப்பெரிய பலவகைப்பட்ட பொருட்கள் யாவையும் வாரி வழங்கினார். மறுநாள் அதிகாலையில் மணி ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பூட்டிய ரதங்கள் பல பிரயாணத்திற்காக தயாரிக்கப்பட்டன. அரசவையில் உள்ள பெண்மணிகளின் கண்களில் நீர் பெருகின. உண்மை விளிம்பின் மிதிலைகள் தங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டிய எல்லா பொருட்களையும் சேகரித்து தந்தார். பல ரதங்களில் அவைகளை கொண்டு நிரப்பினார். அயோத்திக்கு கொண்டு செல்ல யானைகளையும் ரதங்களையும் பரிசுகளையும்

ராஜகுமாரிகள் புறப்படுவதைக் கண்டு புலம்பினர். சீதை, ஊர்மிளை இவர்களின் பிரிவாற்றாமல் வயது முதிர்ந்த தாதியரும் பணிப்பெண்களும் துயரத்தினால் முறிந்தனர். தாய்மார் தத்தம் மருமகப் பிள்ளையின் கரத்தை பற்றிக் கொண்டு தம் குமாரத்தியை இங்கிதமாகவும் அன்புடனும் வைத்துக் கொள்ள வேண்டுமென இறைஞ்சி வேண்டிக் கொண்டனர். அவர்கள் கஷ்டம் துக்கம் எதையும் அறியாதவர்கள், மிருதுவான நல்வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தவர்கள் என்று இரக்கத்துடன் எடுத்துரைத்தனர். தாங்கள் தங்கள் கண்களையே இழப்பது போல அழுது புலம்பினர். கடைசியாக பிரயாணம் செய்ய வேண்டிய எல்லோரும் ரதங்களில் ஏறினர். அந்நகரம் முன் 3 நாட்களில் கேளிக்கைகளில் எவ்வளவு சந்தோஷம் அனுபவித்ததோ அவ்வளவு துக்கத்தில் ஆழ்ந்தது இப்போது. பிறகு ரதங்கள் தொலைவில் பறந்தோடின ஒன்றன்பின் ஒன்றாக. பிரிவும் துயராற்றலும். சீதையினிடமிருந்து விடை பெற்று நீங்க ஜனகருக்கு வெகு கடினமாயிருந்தது. தம்மால் இயன்ற அளவு பல வகைகளிலும் கண்ணீர் பெறுவதை தடுக்க முயன்றார். அதனால் ஜனகர் சீதையின் தூய்மை குணங்களை விஸ்தரித்து அவளை அன்புடனும் மென்மையாகவும் போஷிக்க வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தியினிடம் ஆதரித்து பேசினார். சிறிது தூரம் அவர்களுடன் சென்றார். கண்களில் நீர் ததும்ப அவளுடைய க்ஷேமலாபங்களை பற்றி அடிக்கடி தமக்கு தெரிவிக்க வேண்டுமென வேண்டினார். மற்ற மணப்பெண்களை பற்றியும் எடுத்துரைத்து அவர்கள் சார்பிலும் தமக்கிருந்த மிகுந்த அவாவை தெரிவித்தார். தசரதரும் அதிக இரக்கம் காட்டி ஆறுதலாக பேசி தம்மால் இயன்றவரை அவருடைய மனசஞ்சலத்தை போக்க முயன்றார். அவர், ஜனகரே, எங்களுக்கென்று பெண் மக்கள் இல்லை. ஆதலால் வெகு காலமாக கொஞ்சி குலாவ காத்திருந்த எங்கள் பெண்கள் இவர்கள். இவர்கள் எங்களுக்கு புத்திரியும் மருமகளும் ஆவர். இவர்களுக்கு யாதொரு குறைவும் ஏற்படாது. இவர்கள் சுகத்திற்கும் சந்தோஷத்திற்கும் வேண்டிய எல்லா பொருட்களையும் பெறுவார்கள். நீங்கள் சிறிதும் கவலையோ துயரமோ கொள்ள வேண்டாம். எங்களுடைய அன்பும் ஆசையும் இவர்களுக்கு நிறைய கிடைக்கும் என்ற உறுதியுடன் நீங்கள் திரும்பிச் செல்லலாம் என்றுரைத்தார். தசரதர் அவ்வாறு சொல்லிய வண்ணம் தம் ரதத்தை நிறுத்தவும் கட்டளையிட்டார். ஜனகர் தசரத சக்கரவர்த்தியின் தேரி நின்றிறங்கி மணமக்கள் வீற்றிருந்த தேர்களை நோக்கிச் சென்றார். அன்புடன் பேணி வளர்க்கப்பட்ட தங்கள் தங்கள் இல்லங்களினின்றும் பிரிந்து செல்ல வேண்டிய துன்ப நிலையை பொறுத்துக் கொள்ள வேண்டுமென பல வழிகளில் அவர்களுக்கு தேறுதல் கூறினார், தைரியமூட்டினார். தர்மசாஸ்திரங்களை எடுத்துரைத்து கணவரிடத்திலும் கணவருடைய உறவினர்களிடத்திலும் பணிவோடு உண்மை பற்றுடன் இருக்க வேண்டும் என வற்புறுத்தினார். தாங்கள் புகுந்த விடத்திலுள்ள வேலையாட்களை குடும்பத்தில் ஒருவராக பாவிக்க வேண்டும் என்று ஞாபகமூட்டினார். பிறகு அவர்கள் யாவரும் வணக்கத்துடன் ஜனகர் கால்களில் விழுந்து பணிந்தனர். பணிவை ஏற்றுக்கொண்டு ஜனகர் அவர்களிடம் கொஞ்சி குலாவி அவர்களை ஆசீர்வதித்தார். பிறகு மிதிலைக்கு செல்ல திரும்பிய போது விம்மி விம்மி அழுதார். பிறகு ஒருவாறு தேறி தன் தேரிலேறி மனை நோக்கிச் சென்றார். தேர்களில் சில அயோத்தியை நோக்கியும் சில மிதிலையை நோக்கியும் விரைந்து செல்ல சிறிது நேரத்திலேயே அவைகளின் இடைவெளி பல மைல்களாக பெருகிற்று. வெகு சீக்கிரமாகவே ஜனகர் மிதிலையை போய் சேர்ந்தார். மிதிலை துயரத்தில் ஆழ்ந்தது. அரண்மனையின் அந்தப்புறங்கள் வெறுமையான தோற்றம் அளித்தன. உயிரற்று, சந்தோஷமற்று, பெருமையற்று, நிசப்தமாயிருந்தது. ஜனகர் 1 நிமிட நேரம் கூட அங்கிருக்க இயலவில்லை. ஜனகர் முனிவர் சதானந்தரையும் மந்திரிகளையும் அழைத்து அவர்களிடம் பல வகையான அலுவல்களை பற்றி ஆலோசனை நிகழ்த்தி அவைகளை நிர்ணயம் செய்வதில் ஈடுபட்டு தம் மனநிலையை ஒருவாறு திருப்ப முயன்றார். அவ்வாறு ஆலோசனை செய்யுங்கால் அவர் மனது திரும்பவும் வருத்தமுற்ற நிலைக்கு செல்லும். அப்பொழுது விஷயாவிஷயங்களுக்கு சம்பந்தமற்ற பதில்களை அளிப்பார். இதை அறிந்த மந்திரி ஒருவர், அரசர் கோமானே, உங்கள் இருதயத்தில் சீதையின் பிரிவு ஆற்றவியலாத துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை எவரும் இம்மாதிரியான பிரிவினின்றும் துயரத்தினின்றும் தப்ப முடியாது. மணமகன் ஒருவருக்கு தம் மகளை கன்னிகாதானம் செய்தவுடன் படிப்படியாக தம் பற்றுதலை குறைத்துக் கொள்ள வேண்டியது தந்தையின் கடமையாகும். இவ்விஷயம் மாட்சிமை தாங்கிய தங்களுக்கு தெரியாதது இல்லை. மேலும் சீதை சாதாரணமான கன்னி பெண்ணல்ல என்பது உமக்கு நன்கு தெரியும். அவள் தூய தெய்வ மகள். ஆதலால் அவள் பிரிவு உமக்கு பெருந்துயர் விளைவிக்கும். அரசே, உமது பெண்மக்கள் யாவரும் தெய்வீகமானவர்கள். மருமகர்களும் தெய்வ ஒளி படைத்தவர்கள். வானுலகிலிருந்து பூலோகத்திற்கு வந்தவர்கள் போல காணப்படுகின்றனர். மிதிலையில் இளையோர் முதியோர் ஒவ்வொருவருக்கும் அவ்விதமான உணர்ச்சி மேலிட்டது. மக்கள் அவர்கள் யாவரையும் உயர்வாக போற்றினர். என் செவிகளாலேயே கேட்டறிந்தவன் யான். உண்மையிலேயே தற்செயலாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சி ஆச்சரியமானது. ஏனெனில் மணப்பெண்களும் மாப்பிள்ளைகளும் உடல் அமைப்பு, மனநிலை, அறிவு, ஆன்மீக வளர்ச்சி, அந்தஸ்து, தன

மானியம், அதிகாரம், குடும்ப கௌரவம், அரசமரபின் தூய்மை, தெய்வப்பற்றுறுதி இவை யாவற்றிலும் ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லா விதத்திலும் ஒத்திருந்தனர். இது எல்லோருக்கும் கிடைக்கும் பாக்கியமல்ல. ஆதலால் உங்கள் புதல்வியர் சிறிதளவும் குறையுறாமல் சந்தோஷமுறுவது திண்ணம். ஆண்டுகள் கழிய கழிய அவர்களுடைய வாழ்க்கைகள் மேலும் மேலும் இன்புற்றிருக்கும் என்றுரைத்தார். அவர்கள் யாவரும் விமர்சையுடனும் பெருமகிழ்ச்சியுடனும் நடந்தேறிய கல்யாண வைபோகங்களை நினைப்பூட்டி சஞ்சலமுற்றிருந்த ஜனகரின் மனதை சாந்தப்படுத்தினர். அவரை தேற்றுவதிலும் விகற்பமற்ற மனசாந்தியை அவருக்கு உண்டாக்குவதிலும் அவர்கள் முனைந்தனர். ஜெய் சாய்ராம்.

0: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுவது தெய்வத்தின் அருளுரை, பகவானின் தெய்வீக சுந்தர தெலுங்கு சொற்பொழிவினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தமிழாக்கத்தினை அளிக்கிறார்கள் சேவாதள தொண்டர்கள்.
1: அன்பின் வடிவங்களே,
2: யாவை யாரும் தினமுடு சிறதல்பம் பயன் பருந்தினாடு பீஷ்முடு.
1: மகாபாரத போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் 56 நாட்கள் இருந்தார்.
2: பாண்டவனு தீசுக்கெல்லாடு.
1: ஸ்ரீகிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களை பீஷ்மரிடம் அழைத்துச் சென்றார்.
2: ஈ யொக்க பிதாமகுடைய பீஷ்மர் யொக்க தர்சனம் செய்யின்சாலி, அதன்தோ கொஞ்சம் சம்பாஷணம் கல்பிச்சாலி அனி எந்தோ ஆசத்தோ தீசுக்கொண்டு வெள்ளாடு கிருஷ்ணுடு.
1: பஞ்ச பாண்டவர்கள் பீஷ்மரிடம் அறிவுரைகளையும் ஆசைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை ஆவலுடன் அழைத்துச் சென்றார் ஸ்ரீகிருஷ்ணர்.
2: ஈ பீஷ்மன் யொக்க கொப்பத்தனமும் மகாஜ்ஞான தத்துவமும் அந்தரும் விண்ணட்டு வாரே மகர்ஷுலந்தா ஒக்கவேப்பின குச்சுன்னாரு.
1: பீஷ்மரின் சிறப்புகளும் ஞானமும் அளவிட முடியாதது. அவருடைய அறிவுரைகளை கேட்பதற்காக பெரியோர்களும் மகரிஷிகளும் அவர் அருகில் ஒரு புறமாக அமர்ந்திருந்தார்கள்.
2: இங்க அவரு கௌரவில்லே இருக்கதா ஊடிச்சுக்கொண்டு போயாரு. துஷ்டத்துவமே வாரின் அன்னி விதால கிளீன் சேசிண்டி.
1: அச்சமயம் கௌரவர்கள் அங்கு இல்லை. அவர்களுடைய தீய குணங்களே அவர்களை பீஷ்மரிடம் இருந்து விலக்கி வைத்தன.
2: பாண்டவர்கள் மாத்திரமே உன்னாரு.
1: பாண்டவர்கள் மட்டுமே அங்கு இருந்தனர்.
2: சகுனி கூட பொய்யாடு, கர்ணனோடு கூட பொய்யாடு.
1: சகுனியும் கர்ணனும் கூட அங்கு இல்லை. அனைவரும் சென்று
2: விட்டார்கள்.
1: யாரும் அங்கு இல்லை.
2: பஞ்ச பாண்டவர்கள் மாத்திரமே உன்னாரு.
1: பஞ்ச பாண்டவர்கள் மட்டுமே அங்கு இருந்தனர்.
2: ஆ சமயானிக்கு விதுரர் கூட வச்சாடு.
1: அப்பொழுது விதுரர் அங்கு வந்து சேர்ந்தார்.
2: பாண்டவன் வதலி ஒரு சலமேனா திரௌபதி பாஞ்சாலி உண்டேட்டு காது, பாஞ்சாலினி வதலி பாண்டவன் உண்டேட்டு வாரு காது.
1: பாண்டவர்களை நீங்கி திரௌபதி ஒரு க்ஷணமும் இருந்ததில்லை. திரௌபதியை பிரிந்து பாண்டவர்கள் ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை.
2: கருக திரௌபதி வச்சு குச்சுந்தி பிதாமகனுக்கு நமஸ்காரம் சேசிந்தி, அனகா பீஷ்மனுக்கு நமஸ்காரம் சேசிந்தி குச்சுந்தி.
1: அப்பொழுது திரௌபதி அங்கு வந்து பிதாமகர் பீஷ்மரை வணங்கி அமர்ந்தாள்.
2: சாரா கௌரவமனியம் திரௌபதி.
1: அனைவராலும் பெரிதும் மதிக்கப்படுபவள் திரௌபதி.
2: ஆமே அக்னி நுண்டி ஆவிர் பவிச்சினி,
1: அவள் அக்னியில் இருந்து தோன்றியவள்.
2: ஆமே யொக்க சத்குணமலனிட்டு கிருஷ்ணுடு கூட எந்தோ ஆமென மெச்சுக்குன்னாடு.
1: அவளுடைய நற்குணத்தை ஸ்ரீகிருஷ்ணரும் வெகுவாக பாராட்டி வந்தார்.
2: எட்டுவண்டி தான் மெச்சுக்குன்னாடு.
1: எவ்வாறு புகழ்ந்தார்.
2: எவரு பதிவிரத அண்டே சத்யபாம கூட காது அன்னாடு, ருக்மிணி கூட காது அன்னாரு, எவரும் காது அன்னாடு கிருஷ்ணுடே.
1: யார் பதிவிரத்தை? சத்யபாமாவும் இல்லை, ருக்மணியும் இல்லை, திரௌபதி ஒருவளே பதிவிரத்தை என்று ஸ்ரீகிருஷ்ணரே புகழும் அளவிற்கு மதிக்கத்தக்கவள்.
2: திரௌபதி பதிவிரதா அன்னாடு.
1: 5 கணவர்களை கொண்ட திரௌபதியே பதிவிரத்தை என்று கூறுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர்.
2: அந்தரும் நவ்வுக்குன்னாரு.
1: அனைவரும் சிரித்தனர்.
2: தானிக்கு காரணம் செப்தான் வினமன்னாடு கிருஷ்ணுடு.
1: காரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர்.
2: துல பலுமாட்டலகு எதுரு செப்பங்க போது.
1: கணவர்களின் வார்த்தைகளுக்கு எதிர்பேச்சே பேசாதவள்.
2: வாரி சேவலு சேயகா பிரதனது.
1: தன் கணவர்களுக்கு சேவை செய்வதற்கு நேரமில்லை என்று ஒரு பொழுதும் கூறாதவள் திரௌபதி.
2: தனக்கு உன்னதானிச்சே திருப்தி கனுச்சுனுண்டு.
1: தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைபவள் திரௌபதி.
2: திரௌபதிக்கு சாட்டி ஏ பதிவிரத்தையும் ஏது.
1: திரௌபதிக்கு நிகரான பதிவிரத்தை எவரும் இல்லை.
2: கருக்கனே திரௌபதி சாலா பதிவிரத்தாடு.
1: ஆகவே தான் அவள் சிறந்த பதிவிரத்தை என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார்.
2: அலாண்டி பரிஸ்தித்திலோ எவரு பஞ்ச பாண்டவன் அண்டே பஞ்ச பாண்டவனு பஞ்ச பிராணமுலே.
1: பஞ்ச பாண்டவர்கள் என்பது பஞ்ச பிராணங்கள், அதாவது 5 உயிர் சக்திகள்.
2: பிராணா அபானா வியானா உதானா சமானா, அது 15 ரூபாயா கனிப்பிஸ்துனாய். 5 மந்தி பக்தலு காது, பஞ்ச பிராணமுலுக்கு தானு பதி.
1: உயிர் வாழ்வதற்கு தேவையான சக்திகள் 5. அவை பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். இவ்வைந்தே பஞ்ச பாண்டவர்களாக உருப்பெற்றன. ஏதோ தனி மனிதர்கள் அல்ல. இந்த பஞ்ச பிராணங்களை கணவர்களாக கொண்டவளே திரௌபதி.
2: பதிகா உண்டாதி.
1: ஒவ்வொரு பிராணனும் திரௌபதியின் கணவன்.
2: வாயு புத்திரடு அது பஞ்ச பாண்டவர்களோ ஒக்கட்டி, வாயு புத்திரடே பீமுடு.
1: வாயுவின் மைந்தன் பீமன், அவர் பஞ்ச பிராணனின் ஒருவர்.
2: இந்திரன் யொக்க புத்திரடே அர்ஜுனுடு. ஈ விதங்க பஞ்ச பிராணமனு கூடனு ஆமையுக்கு பத்துலுகா மாறாரு.
1: இந்திரனுடைய புத்திரன் அர்ஜுனன், அவரும் பஞ்ச பிராணனின் ஒருவர். இவ்விதமாக பஞ்ச பிராணங்களை கணவர்களாக கொண்டவள் திரௌபதி.
2: ஐந்து மந்தி பக்தர்காது பிராகிருத்தமான பக்தர்காது வாழு.
1: அவர்கள் வெறும் உலகியல் ரீதியான கணவன்மார்கள் அல்ல.
2: இலாண்ட் சமயலோ பீஷ்முடு தர்மானி போதிஸ்துநாடு.
1: இத்தருணத்தில் அம்புப்படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மர் தர்மத்தை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார்.
2: தர்மஜா ராஜ்யான் ஜெயிச்சாவு.
1: தர்மனே, நீ நாட்டை ஜெயித்திருக்கிறாய்.
2: கிருஷ்ணன் யொக்க அனுகிரகம் சேத்த நீ பவித்திரத்தை பொந்தகலியாவு.
1: கிருஷ்ணனின் அருளினாலே இந்த வெற்றி உனக்கு கிடைத்திருக்கிறது.
2: கிருஷ்ணுடு சாட்சாத் நாராயணு.
1: கிருஷ்ணனை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கிருஷ்ணன் உன்னுடைய நண்பனாகவோ, உன்னுடைய மைத்துனனாகவோ, அல்லது உன்னுடைய சம்பந்தியாகவோ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இல்லை இல்லை, இது பெரும் தவறு. அவர் சாட்சாத் நாராயணனே.
2: சம்பந்தம் சம்பந்தாண்டி பெற்றுக்கோக்கண்டி.
1: வெறும் உடல் ரீதியான சம்பந்தத்தில் இறைவனை காணாதீர்கள்.
2: பகவந்தனித்தோ நீ வாடுகோனி பாடுகோனி ஆனந்தங்கா நீ காலம் கடுத்துன்னாரு. பாண்டவுள்ளாரா மீதி அது செப்பி சாந்தி பர்வாணி போதிஸ்துன்னாடு.
1: அப்படிப்பட்ட இறைவனுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், என்ன பாக்கியம் செய்துள்ளீர்கள் நீங்கள் என்று கூறி பாண்டவர்களுக்கு சாந்தி பர்வத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார் பீஷ்மர்.
2: மாணவர் ஏ விதంగా நடந்துக்கோவாலி, ఎలాంటి పరిస్థితుల్లో ఎలాంటి స్థితి లోపల తాను మనసుకు ధైర్యంగా సాహసంగా ఉండాలి. మానవుని యొక్క నిత్య జీవితానికి సంబంధించిన ధర్మాలు బోధిస్తున్నాడు.
1: మనిదన్ ఎవ్వారు వాళ్ళ వేండు, ధర్మத்தின் வழியில் நின்று வாழ்க்கையை எவ்வாறு தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் போன்ற தர்ம உபதேசங்களை செய்கிறார் பீஷ்மர்.
2: பாண்டவரందరూ తల వంచుకొని వింటూ ఉన్నారు.
1: பாண்டவர்கள் மிக கவனத்துடன் இவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
2: కాని திரௌபதி தானி భరించుకోలేకపోయింది. ఒక హాస్యంగా నవ్వలేదు, అవమానంగా నవ్వలేదు. అది ఏదో ఒక విధంగా వచ్చేసి అని నవ్వింది పాపం.
1: ఇదే కేట్టుకొండిరుంద ద్రౌపది ఇయల్బాగ సిరిత్తాల్. ఇంద చిరిప్పు ఏలనమాన సిరిప్పో అవమర్యాద సిరిప్పో అల్ల.
2: ఇంత మంది లోపల ద్రౌపది నవ్వింది కదా అని చెప్పని భీమునికి భుజములు కదిలిపోయినాయి.
1: పొదు ఇడతల్ திரௌபதி இவ்வாறாக சிரித்ததை பார்த்த பீமனுக்கு புஜங்கள் துடித்தன.
2: தர்மமூர்த்தேன தர்மஜனு மரியம் செய்தது கல்லெட்டு திரௌபதி வைப்பு சூச்சாடு.
1: தர்மமே உருவெடுத்த தர்மராஜா கூட திரௌபதியை உற்று நோக்கினார்.
2: இங்கு அர்ஜுனடு ஆமென ஒரு விதமேட்டு ஒரு தேசம்தோ சூச்சினட்டுக கண்ணுல்தோ சூச்சாடு.
1: அர்ஜுனனோ கோபக்கணல் பறக்க திரௌபதியை பார்த்தான்.
2: இதே நீக்கு காமன் சென்ஸ் லேக்குண்டா உண்டுண்டாரி நாலஜி லேக்குண்டா కాబట్టి కామన్ సెన్స్ జనరల్ నాలెడ్జ్ లేకుండా ఇంతమంది సభ లోపల నీ విట్టు నవ్వటం ఎట్టదు అని ఆయన ఊహతో ఆ విధంగా భావించాడు.
1: ఇత్తనే పేర్ కూడిరుకుం ఇంద ఇడతిల్ పొదు అరివుం ఇంగితమం తెలియామల్ చిరికిరాయే ఎంబదై పోల్ ఇరుందదు అర్జుననిన్ పార్వై.
2: కాని సత్యాన్ని గుర్తించినటువంటి భీష్ముడు ధర్మజ తప్పుగా అర్థం చేసుకుంటున్నారు ద్రౌపదిని.
1: సత్యత్తిల్ నాటముడేవరాన భీష్మర్ పాండవర్గలై పార్తు உண்மை தெரியாமல் திரௌபதி மேல் கோபம் கொள்ளாதீர்கள் என்றார்.
2: திரௌபதி சாலா பவித்திரா, ஆமை யொக்க குணமும் ஆமை யொக்க இது எவரு குணமும் ஏ விதங்கனும் தப்பு பெற்றதானுக்கு வீல் லேது.
1: திரௌபதி மிகவும் புனிதமானவள், அவளுடைய குணத்தையும் நடத்தையையும் யாரும் குறை காண முடியாது.
2: காரணம் லேக்குண்டா ஆமை நவ்வலேது.
1: காரணம் இல்லாமல் அவள் சிரித்திருக்க மாட்டாள்.
2: காரணமும் அது செப்பி அம்மா திரௌபதி பிரித்தாடு.
1: அதற்கு நானே காரணம் என்று கூறி திரௌபதியை பார்த்து அம்மா இங்கு வா என்று அருகில் அழைத்தார் பீஷ்மர்.
2: அம்மா நீ நவீனந்துக்கு காரணம் ஏமிட்டோ செப்பு, பதிவந்த கூட சத்தியம் குர்த்துக்கோனி ஈ யொக்க தோஷம் நிர்மூலம் காவிச்சுக்கோச்சு.
1: அம்மா நீ சிரித்த காரணத்தை கூறு, அப்பொழுதுதான் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் உண்மையை புரிந்து கொள்வார்கள்.
2: அப்படி திரௌபதி செப்பிண்டி.
1: அப்பொழுது திரௌபதி கூறினாள்,
2: நீ வாக்கியமுக்கு மேம் எப்படி கூட கௌரவாన్ని அந்திస్తున్నాం.
1: பிதாமகரே, தாங்கள் கூறும் வார்த்தைக்கு எப்பொழுதும் நாங்கள் பெருமதிப்பு அளிக்கிறோம்.
2: சத்தியானிக்கே மா ஜீவிதான் அங்கிதம் చేస్తున్నాం.
1: சத்தியத்திற்காகவே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம்.
2: தர்மானிக்கே மா பிராணாலந்தா அங்கிதம் చేశాము.
1: தர்மத்திற்காக எங்கள் உயிரையே துச்சமாக மதிக்கிறோம்.
2: அலாண்டி தான் நீ ஹாஸ்யாஸ்பதంగా நவ்வడానికి வீல் லேது.
1: ஆகவே அப்படிப்பட்ட பொருள் பதிந்த உங்கள் வார்த்தையை நாங்கள் அவமதிப்பதில்லை.
2: மீறு மொதட்டு நுஞ்சி கௌரவ பட்சமலோ ఉంటుంది. கௌரவ கந்த குடும்ப சைன்யாதிபதி గారిని నిలిచారు.
1: ஆனால் தாங்களோ ஆரம்பத்தில் இருந்தே கௌரவர்கள் பக்கம் இருந்து அவர்களுடைய படைகளுக்கு படைத்தலைவனாகவே
2: இருந்திருக்கிறீர்கள்.
1: சிறு வயதில் இருந்தே நீங்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறீர்கள்.
2: தர்மாலு மீறு கௌரவர்களுக்கு எதுக்கு செப்பிண்டக்கூடாது?
1: அப்படி இருக்கும் பொழுது இந்த தர்மத்தை கௌரவர்களுக்கு நீங்கள் ஏன் போதித்திருக்க கூடாது?
2: சத்தியமூர்த்தி தர்மமூர்த்தி தர்மாலு செப்பனக்கர்லேதே.
1: ஏற்கனவே சத்திய தர்ம வழியில் நடந்து கொண்டிருக்கும் என் கணவன்மார்களுக்கு உங்களுடைய உபதேசங்கள் அவசியம் இல்லையே.
2: சத்தியமும் தர்மமும் சார் பூர்த்தி தெரிசனும்.
1: அவர்களுக்கு சத்தியமும் தர்மமும் மிக நன்றாகவே தெரியும்.
2: சத்திய தர்மமும் தெரியும் கௌரவலுக்கு மீர் எந்தக்கு இ போதலும் மீர் எந்தக்கு செய்யலேது. தானி வல்ல நாக்கு நவ்வு வச்சிருது.
1: ஆனால் சத்திய தர்மத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத கௌரவர்களுக்கு நீங்கள் ஏன் போதிக்கவில்லை என்று எண்ணி நான் நகைத்தேன் என்றாள்.
2: செய்யலேன் எவருக்கு போது அக்கறையோ வாழ்க்கை சேர்த்துள்ளாருமே.
1: எவருக்கு தேவையோ அவர்களுக்கு நீங்கள் போதனை செய்யவில்லை, எவருக்கு தேவையில்லையோ அவர்களுக்கு நீங்கள் போதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
2: மீ போட்டி பெண்களுக்கு சரியான காது சத்தியம் செப்பி
1: பெரியோர்களுக்கு இது உகந்ததல்ல என்று உண்மையை வெளிப்படையாக கூறினாள் திரௌபதி.
2: குத்தி தான் செப்பார். அவனு இது நாத்தோஷமே.
1: உண்மையை உணர்ந்து கொண்ட பீஷ்மர் கூறினார், ஆம் இது என்னுடைய குற்றமே.
2: அதே நீ முதல் நிறுத்தி கூடணும் கௌரவுல திண்டி திண்டு வச்சானு.
1: ஏனென்றால் கௌரவர்கள் அளித்த உணவை நான் உண்டு வாழ்ந்து வந்திருக்கிறேன்.
2: அடுத்து வச்சானு
1: கௌரவர்கள் மத்தியிலேயே உழன்று வாழ்ந்து வந்திருக்கிறேன்.
2: பாப்பத்தின் என்ன திருட்டம் சேத்தனே நாளோ உன்னட்டு தர்மசூத்திரம் தக்கணும் அட்டடுகுன்னு படிப்போயினாய்.
1: பாவம் பதிந்து அவர்கள் அளித்த உணவினை உண்டதால் என்னுடைய தர்ம சிந்தனைகள் அனைத்தும் மனதின் அடித்தளத்திற்கே சென்று விட்டன.
2: நான் பாவம் பாவம் தக்கணும் பயன் தீர்த்து வச்ச
1: பாவ குணங்கள் மேலெழுந்து
2: விட்டன. அம்புலோ சேத்தார்
1: ஆனால் இந்த போரில் உன் கணவன்மார்கள் எழுதிய அம்புகளினால் என் உடலில் உள்ள அனைத்து கெட்ட ரத்தமும் வெளியேறிவிட்டன.
2: ரத்தம் கூடனும் காரி போயிருந்தே.
1: அந்த தீய எண்ணங்கள் பாவ குணங்கள் கொண்ட ரத்தம்
2: வெளியேறிவிட்டன. நிச்சலமே
1: இப்பொழுது நிர்மலமான தூய ரத்தம் என் உடலில் உருவாகிக் கொண்டிருக்கிறது.
2: அந்தவல்ல நீ தர்மாணி போதிஸ்துன்னானு.
1: அதன் காரணமாகவே இப்பொழுது நான் தர்ம உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கிறேன்.
2: தர்மாணி போதிச்சுக்கொண்ட உள்ளதானுக்கு மூல காரணமும் ஈ பாபுலையினட்டு யொக்க கௌரவுல யொக்க போஜனம் நா யொக்க தீன்தோ ஈ விதமைன தோஷம் கல்பிஞ்சின்.
1: இத்தனை நாள் நான் உபதேசம் செய்யாமல் இருந்ததற்கு காரணம் கௌரவர்களின் பாவம் கலந்த உணவு என்னுள் கலந்திருந்ததே. ஆகவே நாம் உண்ணும் உணவிலும் அதிக தோஷங்கள் கலந்து
2: உள்ளன.
1: தீய குணங்கள் நிறைந்துள்ள மனிதர்களிடமிருந்து நாம் உணவு உண்ணும் பொழுது அந்த குணங்கள் நம்முள்
2: படுகின்றன. ஒப்புக்கொண்டாடு
1: இந்த காரணத்தை கூறி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் பீஷ்மர்.
0: நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.